காட்டலையில் ஒளித்தோகின்றது ஒரு வகையில் இரு பாடல் அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டலை ஒளித்தோகின்றது. இதுவரை நிறமும் இலக்கியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐக்கியா மற்றும் விதமான அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அதிகளுக்கு வாழ்த்துக்களை கூறுகின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐக்கியா தான் விதம் வானொலி ஐக்கியம் அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இது பார்க்கும் உங்களுக்காக தொகுப்பு

கம்பெனியின் கடை இது சர்வதேச தமிழ் வானொலி ஐக்கியா பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் நாடோடி மண்ணில் இறங்கியிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்

தொடரும் அடுத்த பாடல் பழனி சிறையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்துவே.

Good.

இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கம் எங்கள் திரையிலிருந்து ஆனந்தையாளை நீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் வீட்டுகிறாய்.

ready.

நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் சொன்ன தொல்லை மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடித்து ஒழிக்கும் பாடல். மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல். காலன் கண்மணி சிறையிலிருந்து ஒழிக்கிறது.

அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்போ போலே பொண்ணானது. இந்த வந்த மயில் அதனால் எண்ணியது போலே பூ பூடுது. உத்தம ராஜா திரையிலிருந்து வானிலை வருகிறது.

Wonderful.

சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது சொல்ல மாட்டேன்.

கொண்டிருப்பது இசை கூடங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடும் ஐயா, எங்கள் காதோரும் கடல் புறா பாடும் ஐயா, வங்காள கரையோரம் வாடும் ஐயா, எங்கள் தாய்மர

கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கல்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறப்பு தந்தாலே.

போனதே, சத்தம் என்று கேட்க பாட பாட போனதே, வெட்டமின்றி ஆட போனதே.

அடுத்த பாடல், யாரோ இவன் யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்ணையே வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

திரைந்திருப்பது இசைக்கூடங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

கொட்டும்பணி கடலுக்குள்ளே பிடித்தது போல் இருக்குது. கொட்டும்பணி கடலுக்குள்ளே பிடித்தது போல்.

Thank you.

0: நல்லவன் பால்வான் சிறையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
1: இதை வந்து விட்டாரே நத்தம்.

நிறைவு நான் தரும் பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என்னருகே.

பாடம் 0.

நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம், அன்பு உறவு.

நந்தாசிரியின் முகச்சக்கரங்கள் சிக்கையும் ஒத்திபாதி குரலில் பழனி பாதகி பதிவிலிருந்து மின்

0: আমাদের আইটিআর কোর্স সুযোগ আছে, তুমি কিন্তু পারে।
1: হুম,

எனக்கு இருக்கு.

0: ஐடிஆர் சுகம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அடுத்து
1: நான் சிந்தான் சிப்பம் தனியா மற்றும்

0: தனியே
1: நிலைமை கொடு நிலைமை இதோ பாரு.

சரி வருகிறது.

தங்கினம் தங்க

என்னமாக ஆனால் உள்ளோடு நானும் போனால் தூரம் யாரும் இல்லை.

இது சர்வதேச உங்களை சந்திக்கும் வரை வணக்கம். உங்கள் அணியின் ஜெனியாவாக

सर्वदेश सफाई वाणी आईटीआर युगम वाणी कैनडा आईटीआर इन लैटिन कनेक्ट के लिए जैसे ये बात आप तो सुबह के समय में तुम बात बोलते हो मीट पर निकल बिल लोकल वाला ना भी तो वो भी तो बात कर रहे हैं साथ में इल्बार के प्रति और करी के लिए रुपाय ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உண்மையிலே தொம்பாட்டியை கண்டுபிடித்து முதல் வரியாக சாத்தியங்களில் ஒழித்து வருகின்றது ஒரு வரியில் இருப்பாடு அட்டகாசமான அற்புதமான சிறிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடல்களில் பாடல்கள் சாத்தியங்கள் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல் முதலில் காட்டணியில் ஒழிக்க போகின்ற பாடலுடன் எங்கே ஒழிக்கின்ற வார்த்தை கண்டுபிடித்து எப்படி அடக்க வரையில் பாடல்

அழிஞ்சு கொண்டு இருந்தது அட்டகாசமான பாடல்களுடன் ஒருவரையில் ஒரு பாடல்கள் முக்கியமாக ஒருவரையில் ஒரு பாடல்கள் மைக்கேல் ஜாக்சன் என்று அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் என்ற விஷயத்தை இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கை முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, வாழ்பவர்களும் உண்டு. திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கிய முக்கியமான ஒரு பாத்திரத்தை காட்டியிருக்கிறது. அது முக்கியமான திருமணம் என்பது பெரும் சொல்வதற்கு உண்டு. மனித வாழ்க்கையிலே எவருக்கும் கடந்து போகின்ற போது திருமணம் இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேசி வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடமாற்றங்கள் ஏற்படும். இப்படி என்றால் காதல் திருமணம் என்றால் சில வேலை புரிந்திருப்பார்கள், அதை திருமணத்திற்கு புரியாத மாதிரி மறப்பார்கள். தேசியத்து திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் இருக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விருப்புகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்துச் சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கணும். அல்லது நாம வாழ்ந்த வாழ்க்கையிட வரலாறு எடுத்தபோது அவர்கள் வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவி கொடுங்க இருந்தாலும் இடையிலே நாங்கள் கூடாது அப்படி என்பதை திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுக்கும் என்பது ஒப்பந்தம் அல்லது காசு பணையத்தை காடு பங்களா என்பது ஒப்பந்தங்கள் உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது, உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாது. நீங்கள் விரும்பி ஒன்றை செலவுக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்ய உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யும். யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் நீங்கள் நினைத்தது மாத்திரம் தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யுங்கள். உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் திருமணம் செய்யுங்கள். திருமணம் என்பது நாம் விமானங்களில் போதிக்கத் தோன்றது மாத்திரம் திருமணம் என்பது நம் சுண அதிசயங்களை போதிக்கப்படும் ஒரு பாசனம் என்பது நாம் நமக்காக மற்ற வாழும் வாழ்க்கையோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் படிப்புகளையும் மாற்றிக்கொள்ளும் தன் குடத்தையும் தன் திருப்தியையும் மாற்ற பார்த்தோர்கள் பயணத்து நடுவே தோன்றது. திருமணம் என்பது ஒரு அழகான பண்பம் தான், அது லேசான பண்பம் என்று யார் சொல்லவில்லை. தனித்துவத்தை தன் திருப்தியை மாற்றம் மாற்றோர்கள் பயணத்து நடுவிலே என்று அப்படி அவர்கள் கூர்வடையும் போது பெரியோர் என்ற நாங்கள் தான் அதை தட்டி கொடுத்து எங்களுடைய என்பது முக்கியமாக நாங்கள் பல திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாரும் இருந்தாலும் பெற்றோர்களை நாங்கள் நம்பிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் முக்கியமாக அந்த பிள்ளை வாழ வேண்டும் என்று சொல்லிவிட்டால் ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுவார்கள் இப்படி செய்வார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்துவிட்டால் முக்கியமாக அதை தோன்றது வாழ்க்கை வாழப்படுகிறது. ஒரு குறுகிய காலத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும்
பாடலின் அடுத்த வரியாக

நான் நம்புகிறேன் அந்த சில பேர் மனம்

0: நல்லா இருக்கேன்பா.
1: டாக்டர் எப்போ வர சொல்லியிருக்காரு?
0: அடுத்த வாரம்.

0: ரெண்டு பெரியவங்க யாராச்சும் வந்து சொல்லி கேட்டா கிட்ட பேசுவோம்.
1: நான் கேட்டு கேட்டு வளர்க்க வேண்டும்.

மக்களையை கலக்கி கொண்டிருக்கின்றது ஒரு வகையில் இரு பாடல் அற்புதமாக சார்ந்தக்கூடிய இடைக்கால பாடல்களை கொண்டிருக்கின்றது ஒரு வகையில் ஒரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் தான் யுகம் வானொலி ஐபிஆர் லண்டனின் தலைவரிலிருந்து உங்கள் கணக்கு நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வருகிறோம். இது சர்வதேச தமிழ் வானொலி அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரு என்று சொல்லி வந்து அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒழித்த பாடல் இந்த பாடல் எங்கு ஒளிந்திருந்த வார்த்தையின்

0: இதயம் கொதிக்க சென்றல் என்னை சென்றல் என்னை முத்தமிட்டது.
1: காட்டளையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் ஒரு பாடம். பேச்சு நடக்கத்துடன் பெரிய பழைய இடைக்கால திராவிட என்று சொல்லி அதிகமான பாட்டு பாடல்களுடன் காட்டளை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. பாடல்கள் உங்களுக்காக தொகுப்பில் நடந்து கொண்டிருக்கின்றது. நான் உங்களுக்கான ஐபிஆர் எல்லாம் சொல்லுங்கள். ஒரு வரியில் இரு பாடல்கள் ஒரு வரிக்குள் ஒழுந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி கொஞ்சி எடுத்து அதில் முதல் வரியாக ஒழிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடல்கள் சென்று அந்த வரி ஒழிக்கின்றது. இதையும் கேட்டு பாருங்கள்.

0: சொத்து, என்னை சொத்து அங்கு கொண்ட மந்தை பேரும்
1: காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒரு கதையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டிலையில் ஒழித்து வருகிறது. இதுவரை நேரமும் என் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐடிஆர் மற்றும் யுகம் வானொலியின் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அறிஞர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் தான் யுகம் வானொலி அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இது பார்க்கும் நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருக்கிறது. நானும் இந்நிகழ்ச்சியில் இருந்து விடுகிறேன். மீண்டும் இவர் எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கை விடுகிறேன்.

0: இசையாரத்துக்கே நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காதலை ஊடாக.
1: நந்தா திரையில் யுவசங்கர் ராஜா இசையில் விஷ்ணு பாலசுப்ரமணியம் குரலில் பழனி பாரதியின் அறையில் இருந்து முன்பின்னர் பாடல்
0: புரியாத உறவில் நீங்கள் அறியாத சிலைகள் மாற்றம் கொண்டவை இதோ பாடல்.

கிராமத்திலிருந்து அந்நிலத்தை சேர்ந்து மற்றும் துறவி ரோஷேஷ் வழியிலிருந்து ஜலாபிந்தாக்கிய அறிந்து பாடல் குரூப் ஆகியிருக்கு.

0: பேர் போட்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் வானொலி. சொல்கின்ற பாடல்
1: மற்றும் வரியிலிருந்து
0: நான் போவியில் என்று தெரிந்தது. ஏன் தண்ணீர் என்று
1: இது

0: குழந்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல்
1: யூத் திரையில் மணி சர்மா இசையில் ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் வைரமுத்து வரையில் இருந்து ஸ்பெக்டரில் நிலவு பாடல்.
0: மனம் பச்சை தண்ணிதான் செய்யும், அதை பற்றி அழைத்தது உன் தங்கை. என் வாழ்க்கை என்னும் பாட்டாய் அழைத்து புனிதாவுக்கு புதமிக்கும்
1: கவிதை பாடல் காதல் பேசும் கடைசியில் எல்லாம் செய்யும் துணி பெண்ணுக்கு
0: சக்கரை நிலவு பெண் நிலவு
1: காணும் போது அழிந்தது.
0: இதோ பாடல் மண் பரப்பு.

0: கொண்டு இருக்கிறது இயற்கையானதற்கு அடுத்த வரப்பாடு
1: கண்டு கொண்டிருக்கிறது. சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல போகிற பாடு?
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போல், இல்லை என்ற சொல்லை தாங்க வகிற்றால்
1: இன்னும் எனக்கு இன்னும் வேண்டும் என்று சொல்ல போகிறார்கள். பாடல்

0: அடுத்து வரும் பாடல்
1: மின்சார மற்றும் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் போது முன்விரியை நோக்கி
0: பச்சைகளின் கூப்பு பச்சைகளில் ரிங்கிங்கு தங்கிதம் சிறிதரவில் தங்கப்படுகிறது.
1: இது பாடலில் பார்க்கிறீர்கள்.

0: சர்வதேச விண்வெளி ஐக்கிய நாடுகள் மற்றும் கனடா இடம் வானொலி அருகில் வருகின்ற பாடல்கள்
1: ஓமாய் கடவுளை உருகி நிகம் திரும்பி வருகிறது கதைபோமா. நேற்று நான் என்னை பார்த்து பார்வை வேறு நீங்காத எண்ணமாக ஆனால் உன்னோடு நானும் போனா தூரம் யாகம் இருக்கு.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்டு கொண்டு என்னை காணும் கை கூறினான் கதைபோமா கதைபோமா.
1: இதோ பாடல்

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடியா பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் நாடோடி மன்னன் திரையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்

தொடரும் அடுத்த பாடல் பழனி சிறையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே.

Thank you.

கட்டு கேவலை கட்டி வைத்தவன் யாரடா அவை எட்டு குஞ்சுகள் பெற்றெடுத்த

இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமெங்கள் திரையிலிருந்து ஆனந்தயாலை ஊட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் சொன்ன சொல்லை மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக் கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். இசைக்கோளங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

வாசிக்கும் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது. இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தம ராஜா சிறையிலிருந்து வானிலை வருகிறது.

政治

வண்ணமயில்லாத நம்மியது போலே பூச்சூடுது, புத்தான கொடுமையும் கூடி வருது, சந்தோஷம் என ஒரு கோடி வருது. சொல்ல வார்த்தை இல்லை மாமனோட, இந்த மாமனோட மனசு மல்லிய போலே பொன்னானது. இந்த வண்ணமயில்லாத நான் எண்ணியது போலே பூச்சூடுது.

0: இசை கோலங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரும் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாருமையா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாருமையா.
1: ஆடாத கால்களும்

இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கல்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

நிகழ்ச்சிக்காக நாம் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்தி குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

சற்று முன்பு கேட்ட பாடல் பாட தோணுதே.

குடும்பம் கண்ணால காதலி சொன்னாலும் கேசரி சுத்தமுத்து பார்த்து விட்டு சிரிக்க தோணுதே, சட்டம் போட்டு குதிக்க தோணுதே, சட்டம் முன்பு கேட்ட பாட பாட தோணுதே.

தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

தினங்கிருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சி தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

கடலுக்குள்ளே துடிச்சது போல் இருக்குது.

0: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
1: இத வந்து விட்டாரே நத்த

உள்ளங்களை நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

சங்கீதம் பாடும் நீரோடையும்

சங்கீதம் பாடும் நீரோடை.

நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம்.

tuvo la cadera cruzada es bancarrota. Cuenta por el nivel del local de lanzamiento de un disco para usted vencer. Fácil el barco entre de oro para el nivel de paz. ¿Cuándo de otro zapato para ti? Oro para el arte de ti. Un medio de combate y cante de ti. Oro para el arte de ti. Oro para el arte de ti. Oro para el arte de ti. அட்டகாசமான சுலபான குழிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடல்கள் சொல்லி பாடல்கள் காட்டில் வர காத்திருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல் முதலில் காட்டிலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒழிந்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரையில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உங்களுக்காக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டில் வர முதல் பாடலில்

எப்படி அன்பானவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடியர் யுகம் வானொலி கேரளா.

தடுப்பது என் இதய கோயில் கதவிடை கதவிடை வழிவிடு வழிவிடு வழிவிடு என் தேவி வருகிறா விலகிடு விலகிடு விலகிடு என தேடி வருகிறா காட்டிலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது அட்டகாசமான பாடல்களுடன் ஒரு வருகில் இரு பாடல்கள் முக்கியமாக ஒரு வருகில் இரு பாடல்கள் பல்சுவை அம்சங்களாக கூட வர வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு சில வருகிறது. இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கையில் முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, கம்மியாக வாழ்பவர்களும் உண்டு. இந்த வகையில் திருமணம் என்பது உங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு பங்களிப்பு பங்காற்றுகின்றது என்றால் அது உண்மைதான். முக்கியமாக திருமணம் என்பது தரம் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணமும் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் வயது வரும்போது நமக்கு முக்கியமாக அவை சேர்ப்படுகிறது. இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேசி வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். எப்படி என்றால் காதல் திருமணம் என்றால் சிலவர்களை புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்துக்கு புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் எடுக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்துச் சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கை இந்த வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அந்நியமான வாழ்க்கையை நிறுத்திச் செல்ல வேண்டும் நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்து எனக்கு சொல்ல வேண்டும். தப்பு இருந்தால் மன்னிப்போம், இந்த தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இடையிலே நாம் செய்யக்கூடாது அப்படி என்பதை இன்றைக்கு அது சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம், அதாவது சீரணம் அல்லது காசு பணம் அகைநட்டு காரு பங்களா என்பதில்லை, மனதால் செய்யப்படும் ஒப்பந்தம். திருமணம் என்பது எங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம். உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் உங்கள் திருமணம் செய்யாது, உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள். நீங்கள் யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் தவறுகளை உங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களில் போதிக்கப்படும் ஒரு பாசம். திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை போதிக்கப்படும் ஒரு பாசனையாகும். திருமணம் என்பது நான் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையில் நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் படிப்புகளையும் மாற்றிக்கொள்ள தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே தோல்வியடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே மறுத்தார். தன் சுகத்தை தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே தோல்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் யாரும் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் தோல்வடையும் போது பெரியோடியாக நாங்கள் தான் அதை கட்டி கொடுத்து உற்சாகப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் பண திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களை நாங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் நிச்சயமாக அந்த பிள்ளை நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லுவதை ஒரு
நிறைய ஒரு ஒரு இதை நம்ம பத்திரத்தை நம்ம கையில் எடுத்து விட்டால் நிச்சயமாக ஒரு வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்து விட்டால் நிச்சயமாக அது சோர்வடைந்ததான் போகும். வாழ்க்கை நன்கையில் வாழப்படுகிறது. ஒரு குறுகிய காலத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கையை கேட்கும்போது சந்தோஷத்தை அனுபவிப்போம். இருந்தாலும் இதை நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டது எனக்கும் மிக சந்தோஷமாக இருக்கின்றது. தொடர்ந்து காற்றலையை எடுத்துக்கொண்டிருக்கும்போது ஒருவர்கள் இரு பாடல்கள் நிச்சயமாக அடுத்தாக நாங்கள் திருமண பாடலாக எடுத்து வர விரும்புகிறது. ஏனென்றால் ஒருவர்கள் இரு பாடல்கள் காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. அதில் கடைசியாக ஒழித்த பாடலோடு தான் நான் கொண்டு வருகிறேன். அந்த வகையில் இங்கு அந்த பாடல்கள் ஒழித்தது என்பதை நீங்களாக கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின் அடுத்த வரியாக காற்றலில் வருகின்றது.

0: போறதுனால சந்தோஷம் தான்.
1: யாரு அங்க சில பேரு
0: முக்கியமானவங்க?

0: அப்ப வர சொல்லியிருக்காரு.
1: அடுத்த வாரம்?

0: அப்படியா? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பா கிட்ட பேசுறது.
1: ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வரக்கலாம்னு தான்.

மனங்களை கலக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அற்புதமான பாடலை ஏற்புடைய இடைக்கால பாடல்கள் பாடல்களை கலைக்கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் தான் யுகம் வானொலி கனடா ஐபிஆர் லண்டன் தலைவர்கள் வந்து நான் உங்கள் கலப்பு கட்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இது சர்வதேச தமிழ் வானொலி நிகழையும் ஒன்றிணைக்கும் ஒரே பாடல். போய்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒழித்த பாடலை இந்த பாடல் எங்கே ஒளிந்திருந்த வார்த்தை பார்ப்போம்.

0: இதயம் கொதிக்க என்னை முத்தமிட்டது.
1: காட்டளையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல். புதிய பழைய இடைக்கால பிராணிய என்று சொல்லி இந்த காட்டுமான பாட்டு பாடல்களுடன் காட்டிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற பாடல்கள் உங்களுக்காக இன்றைக்கு தொகுப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் திங்கள்கரன் ஐடிஆர் லண்டன். ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு வரிக்குள் ஒழுந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி எழுதி எடுத்து அதில் முதல் வரியாக ஒழிக்கப்பட்டு ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடல்கள் செஞ்சு அந்த வரி ஒழிக்கின்றது. இதையும் கேட்டு பாருங்கள் எங்கே ஒழுங்கிருப்பது.

காட்டிலையில் ஒளித்தோய்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால புராணிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டிலையில் ஒளித்தோய்ந்தது. இதுவரை நேரமும் என் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐசிஆர் மற்றும் யுகம் வானொலியின் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அறிஞர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டும் இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர் தான் யுகம் வானொலி கொண்ட ஐசிஆர். அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இது பாடத்தின் நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருக்கேன். நானும் நிகழ்ச்சி என்று மீண்டும் எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையோடு விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: தந்தையாருக்கு நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காதலை ஊடாக.
1: நந்தா திரையில் யுவன் சங்கர் ராஜா குட்டையில் வெற்றி பாலத்தில் குரலில் பழனி பாரதி வரையில் இருந்து
0: புரியாத உறவு செய்து அறியாத மாற்றம் கொண்டுவன் இதோ பாரு.

டிரம் கீழேயும் அந்நகத்தின் குழி மற்றும் குரலில் ரோஷன் ஸ்ரேயிலிருந்து ஜலாபிவர்ஜனத்தின் பாடல்

değil. Bir de canan

0: குழந்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல்
1: திரையில் மணிஷர்மா ஹரிஷ் அகழ்வார் உறவில் பல்லமுத்து வரியில் இருந்து நிலையில்
0: மனம் பற்றி தண்ணித்தால் சென்று அதை பற்றி வைத்தது உன் தந்தை என் வாழ்க்கை என்னும் காட்டாயிருந்து குறிப்பானது குடும்பத்தில்
1: கவிதை பாடல் ஆதரவு அதிசயம் கொஞ்சம்
0: இதோ பாடல் மண்பரப்பு.

தனது தனது தருகின்ற அவர் வேறா பிறகு மூன்றாம் இதோ பாரு.

0: எழுந்திருக்கு அடுத்த வரப்பாடு
1: கண்டு கொண்டிருக்கப்பட்ட சங்கர் மகாதேவன் வயதமைப்பு வரியிலிருந்து என்ன பின்னர் போகிறது பாடல்
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம்

தூரம் தூரம்.

ஆண்கள் வேலை மேலே ஒரு அளவு நொடியில்

நேற்றே நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனால் உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் இருக்கும் இதில் எல்லாம் அர்த்தங்கள் என்ன.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐக்கியா பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல், நாடோடி மண்ணில் பிறையிலிருந்து கண்ணில் வந்து நீங்கள் போல் இருந்தது.

நிகழ்ச்சியை தொடரும் அடுத்த பாடல் பழனி சிறையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே.

இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமெங்கள் திரையிலிருந்து ஆனந்தயாலை நீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் சொன்ன சொல்லை மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காலம் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது, உத்தம ராஜா சிறையிலிருந்து வானிலை வருகிறது.

மனசு மன்னியப்பு போலே சொன்னான். இந்த வண்ணம்

சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது சொல்லவா.

0: சொல்லாத உணர்வுகள் கூடும் பிடிவாரம் நீரமா பல்லாண்டு படித்திடும் இந்த வண்ணமையில் அதனால்
1: முழுமையில் கூடி வருது சந்தோஷம் என்ன போறது.

சிறப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரும் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாடுமையா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாடுமையா.

இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கண்வெனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

நெகிழ்ச்சிக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறப்புகள் தந்தாலே.

Thank you.

குரும் கண்ணாடி காதலி சொன்னாடி சிசிரி சொன்னாடி கண்ணாடி சிற்று நிற்று பார்த்து விட்டு சிரிக்க தோணுதே சத்தம் போட்டு குதிக்க தோணுதே சற்று முன்பு கேட்ட பாட பாட தோணுதே பெட்டமின்றி ஆட தோணுதே.

தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேறோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

Bom dia, bom dia.

இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச கமல் வானொலி ஐபிஆர் பிரான்ஸ், ஜுகன் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

உடம்பு சிலுக்குது உள்ளோ சிலுக்குது கொட்டும்பணி கடலுக்குள்ளே குடித்தது போல் இருக்குது கொட்டும்பணி கடலுக்குள்ளே குடித்தது போல்

0: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
1: இதை வந்து விட்டாரே நத்த

நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

பாடும் நீரோட

நண்பர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளே.

நடப்பாங்க இருக்கின்றீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடியா குரான் யுகம் வானொலி கனடா ஐடியாவின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கும் கலையகத்தில் நான் உங்கள் தமிழ் மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒரு வரியில் இருப்பார். ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் வார்த்தையை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒரு வரியில் இருப்பார். அட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடல்களுக்கு வாழ்க்கை காட்டில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் ஒரு பாடல். முதலில் காட்டிலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒழிந்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரியில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள்.

செலுத்திக் கொண்டிருக்கின்றது. அட்டகாசமான பாடல்களுடன் ஒரு வரியில் ஒரு பாடல்கள், முக்கியமாக ஒரு வரியில் ஒரு பாடல்கள் வாழ்க்கை அம்சங்களாக கூட வருகின்றது. அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கொண்டு வரலாம் ஒரு சில வரிகளுடன். இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கை முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, தனியாக வாழ்வர்களும் உண்டு. அந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கிய முக்கியமான ஒரு பங்களிப்பை கொண்டாட்டுகின்றது என்றால் அது உண்மைதான். முக்கியமான திருமணம் என்பது திறம் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணமும் வாழ்க்கையில் இந்த வயது வரும்போது நாங்கள் முக்கியமாக அதை சேர்ந்தது. இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேசி வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில், காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். இப்படி என்றால் காதல் திருமணம் வந்தால் சில வேலை தெரிந்திருப்பார்கள், அதே திருமணத்திற்கு புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் இருக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விருப்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்துச் சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கை இந்த வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அந்நியமான வாழ்க்கையை நிறுத்தி செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்தோம் என்று சொல்ல வேண்டும். தப்பிருந்தால் மன்னிக்கவும், இது தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இருந்தாலும் இடையிலே நாமல் செய்யக்கூடாது அப்படி என்பதை இன்றைக்கு அது சொல்லலாம் நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தம், அதாவது சீதனம் அல்லது காசு பணம் நகைநட்டு சாறு பங்களா என்றதில்லை, மனதால் செய்யப்படும் ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்றதை நாம் பார்ப்போம். உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது, உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள். நீங்கள் யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யுங்கள். உங்கள் தவறுகளை நீங்கள் ஏற்றுக் கொள்ள மறப்போர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள். உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்வார்கள். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களில் போதிக்கப்படும் ஒரு பாசம். திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை போதிக்கப்படும் ஒரு பாசலையாம். திருமணம் என்பது நான் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையில் நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாம். திருமணம் என்பது பணிகளையும் படிப்புகளையும் மாற்றிக்கொள்ளலாம். தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்ந்தடைகிறது. திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே இல்லை. தன் சுகத்தை தன் திருப்தியை மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து நிற்கிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம், யாரும் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் சோர்வடையும் போது பெரியோரியர்கள் நாங்கள் தான் அதை கட்டுப்படுத்தி உட்கார்ந்து எங்களுடைய கலைஞர் என்பது முக்கியமாக நாங்கள் பல திருமணம் செய்து கிடைக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களையே நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், நிச்சயமாக அந்த பிள்ளை மீண்டும் இங்கே நாங்கள் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு இதை நாங்கள் பக்கத்தை நீங்கள் எடுத்துவிட்டால் நிச்சயமாக ஒரு வாழ்க்கை முடியும். வேணோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்து விட்டால் நிச்சயமாக அது சோர்வடைந்துதான் போகும். வாழ்க்கை நன்றையும் வாழப்படுகிறோம். ஒரு குறுகிய காலத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சந்தோஷத்தை அனுபவிக்கும். இருந்தாலும்
இதை நிச்சயமாக உங்களிடம் பகிர்ந்து கொண்டது எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த வகையில் பாட்டலையில் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது ஒருவரையும் இரு பாடல்கள் நிச்சயமாக அதுக்காக நான் இதை திருமண பாடலாக எடுத்துவர விரும்பவில்லை. ஏனென்றால் ஒருவரின் இரு பாடல்கள் பாட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. கடைசியாக ஒழித்த பாடலோடு தான் நான் கொண்டு வருகிறேன். அந்த வகையில் இங்கே அந்த பாடல்களை ஒழித்தது என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின் அடுத்த வரியாக காட்டில் வருகின்றது.

0: மட்டும்தான் முடியும்.
1: பார்க்க போறதுனால சந்தோஷம் தான்
0: சில பேரு
1: முக்கியமானவங்க.

0: அத்தவாரம் எங்களுக்கு தானே வேண்டிங்களா
1: ஆசைப்படுறேன்.

0: கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாராச்சும் வர சொல்லி அப்பா கிட்ட பேசுறீங்க.
1: மாமா சொல்லிட்டு அதையும் வந்து ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்லுங்க.

விழாக்களை கலக்கி கொண்டிருக்கின்றது. ஒரு வகையில் இரு பாடல் அற்புதமான பார்வையை கூடிய இடைக்கால பாடல்கள் கலைக்கொண்டிருக்கின்றது. ஒரு வரையில் இருப்பார்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான் யுகம் வானொலிக்கிறார். ஐடிஆர் லண்டன் தலைவர்களிருந்து நான் உங்கள் கலை நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இது சர்வதேச தமிழ் வானொலி அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரே வானொலி. போய்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒழித்த பாடலில் இந்த பாடல் எங்கு ஒளிந்திருந்த வார்த்தை என்று தமிழ்

0: கொதிக்க
1: எல்லாரும் பார்த்த
0: சென்றல் என்னை முத்தமிட்டது.
2: காட்டலையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் புதிய பழைய இடைப்பாளர் திராவிடம் என்று சொல்லி அந்த காட்சிமான பாட்டு பாடல்களுடன் காட்டலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது பாருங்கள். உங்களுக்காக தொகுப்பை வாங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரம் ஐபிஆர் இல்லாமல் சொல்லுவேன். ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு வரிக்குள் ஒழித்திருக்கும் அற்புதமான ஒரு வரி தொங்கி எடுத்து அதில் முதல் வரியாக ஒழித்துக்கொண்டு ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலில் கொண்டு அந்த வரி ஒழித்துக்கொண்டும் நீங்கள் அழைத்துக் கொள்கிறீர்கள். இதையும் கேட்டு பாருங்கள். எங்கே ஒழித்திருப்பதும் இல்லை.

0: கட்டு என்னை கட்டு அள்ளி கொண்ட மாங்கை சேரும் என்ன
1: காட்டலையில் ஒளித்தோகின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டலையில் ஒளித்தோகின்றது. இதுவரை நேரமும் என் இலக்கியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐடிஆர் மற்றும் புதன் வானொலியின் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அறிஞர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் தான் யுகம் வானொலி கனடா ஐடிஆரும் அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இது பார்க்கும் நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வகுப்பை வழங்கியிருக்கும் நான் உங்கள் இதனிடம் நீங்கள் பயணிக்கார்பான் உறவுகளுக்கு மீண்டும் கூறிக்கொண்டு நானும் இந்நிகழ்ச்சி என்று விடுகிறது மீண்டும் இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையோடு விடுகிறது. நன்றி, வணக்கம்.
0: நண்பர் பாடும் நினைவே இன்னும் இன்னும் கூடி

Bye.

மற்றபடி அன்பானவர்களே, நலமாக இருக்கிறீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் புரான் முகம் வானொலி கனடா ஐடிஆரை லண்டன் தலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க தலையகத்தில் நான் உங்கள் கவனம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒருவரையில் இருப்பார். ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒருவரையில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் வார்த்தையை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒருவரையில் இருப்பார். அட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடலுக்கு பாடல்கள் காட்டிலையில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல். முதலில் காட்டிலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒழிக்கிருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரியில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டிலே வர முதல் பாடலில்

காட்டிடையில் எடுத்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரி ஒரு பாடல்கள் ஐடிஆரின் லண்டன் கலியும்.

பாடலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. அட்டகாசமான பாடல்களுடன் ஒரு வரியில் இரு பாடல்கள், முக்கியமாக ஒரு வரியில் இரு பாடல்கள் பல்சுவை அம்சங்களாக கூட வருவது உண்டு. அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இதில் எடுத்துக்கொண்டு வரலாம் என்று ஒரு சில வரிகள். இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கை முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, உண்மையாக வாழ்பவர்களும் உண்டு. இந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு பங்களிப்பு பங்காற்றுகின்றது என்றால் அது உண்மைதான். முக்கியமாக திருமணம் என்பது ஒரு திறம் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணம் மனித வாழ்க்கையில் இந்த வயதிலிருந்து அது சேர்ந்தது. இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேசி வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும் போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் இருக்கணும். இப்படி என்றால் காதல் திருமணம் வந்தால் சில வேலை புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்திற்கு புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் வந்தால் புரிவதற்கு சில காலம் இருக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கை இந்த வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அந்நியமான வாழ்க்கையை முடித்து செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் முடித்து வந்து நினைவு கொள்ள வேண்டும். தப்பிருந்தால் மன்னிக்கவும், இந்த தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இருந்தாலும் இடையிலே நாமல் செய்யக்கூடாது அப்படி என்பதை உங்களுக்கு அது சொல்ல நான் நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுக்கிறது ஒரு ஒப்பந்தம், அதாவது கீரணம் அல்லது காசு பணம் நகைநட்டை காடு பங்களா என்றதில்லை, மனதால் செய்யப்படுகின்ற ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்தது என்ற ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்பதை நாம் கேட்போம். உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் உங்கள் திருமணம் செய்யாது. உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாது. நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது. உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியமாக நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யும். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யும். நீங்கள் யாரிடமும் கலந்தோர் ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்போருமாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யும். உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்தார்கள். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களை போதிக்கப்படுவது பாசம். திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை போதிக்கப்படும் ஒரு பாசனையாகும். திருமணம் என்பது நாம் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையில் நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் படிப்புகளையும் மாற்றிக்கொள்ள தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே தோர்ந்து இருக்கிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே இல்லை. தன் சுகத்தை தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே தோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் இது லேசான பந்தம் என்று யாரும் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் தோர்வடையும் போது பெரியோடியர்கள் நாங்கள் தான் அதை கற்று கொடுத்து உட்பாக்கப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. முக்கியமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களையே நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறோம். முக்கியமாக அந்த பிள்ளை நீங்கள் நிறைய நாள் வாழ வேண்டும் என்று ஒரு ஒரு ஒரு இதை நாங்கள் சட்டத்தை நான் கையில் எடுத்துவிட்டால் நிச்சயமாக அது வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்துவிட்டால் முக்கியமாக அது தோல்வடைந்து தான் போகும். வாழ்க்கை நன்றும் வாழப்பட வேண்டும். ஒரு குறுகிய காலத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை தோற்கின்றது, சந்தோஷத்தை அனுபவிக்கும். இருந்தாலும்
இதை நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டது எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த வகையில் காற்றலையை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். நிச்சயமாக அதுக்காக நான் ஒரு திருமண பாடலாக இருக்கிறேன் நினைக்கவில்லை. ஏனென்றால் ஒரு வரையில் இரு பாடல்கள் காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. அது கடைசியாக ஒழித்த பாடலுடன்தான் நான் கொண்டு வருகிறேன். அந்த வகையில் இங்கு அந்த பாடல்கள் ஒழிக்க வேண்டும் என்பதாக முடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின் அடுத்த வரியாக காற்றலில் வருகின்றது.

0: சந்தோஷமா இருக்கும், உன்னால மட்டும் தான் முடியும்.
1: பார்க்க போறதுனால சந்தோஷம் தான்.
0: அந்த சில பேரு முக்கியமான

0: அப்போ வர சொல்லியிருக்காரு.
1: அடுத்த வாரம்.

0: அப்படியே வீட்டுல இருந்து பெரியவங்க யாராச்சும் வர சொல்லி அப்பா கிட்ட பேசுவாங்க.
1: சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்லுவாங்க.

மாநிலங்களை கலக்கி கொண்டிருக்கின்றது. ஒரு வகையில் இருபாடு, அடுத்தது மாநிலத்தாலே புதிய இடைக்கால பாடுகள் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இருப்பார்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் தான், யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் தலைகத்திலிருந்து நான் உங்கள் கலைஞர் நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இது சர்வதேச தமிழ் வானொலி அனைவரையும் நன்றி ஒரு கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒழித்த பாடல் இந்த பாடல் என்று ஒளிந்திருந்த வார்த்தை எனக்கு தன்னை

வரியில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு மாறும் இடக்கத்துடன் புதிய பழைய இடைக்கால பிராமி என்று சொல்லி அற்புதமான பாட்டு பாடல்களுடன் காட்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. பாடல்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் தரம் ஐசிஆர் லண்டன் கலை. ஒரு வரியில் இரு பாடல்கள், ஒரு வரிக்குள் எழுந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி தொங்கி எடுத்து அதில் முதல் வரியாக ஒழித்து இருக்கும். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலில் எங்கே அந்த வரி ஒழிப்பு என்பதாக இதையும் கேட்டு பாருங்கள். எங்கே ஒழித்திருப்பது

விசத்து என் விசத்து ஐ கொண்டம் வாங்க.

என்று சொல்லி இந்த கண்மண பாடல்கள் காற்றலையின் ஒளி கொழுந்தது. இதுவரை நேரமும் என் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐடிஆர் மற்றும் யுகமானொலியின் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அறிஞர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டும் இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் தான் யுகம் வானொலி ஐடிஆர் அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இது பார்க்கும் நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து கூறிக்கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியை விடுபடுகிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையோடு விடுபடுகின்ற நன்றி வணக்கம் என்றார்கள்.

0: யாருக்கிட்டே நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காதலை ஊடாது.
1: நந்தா திரையில் யுவன் சங்கர் ராஜா இசையில் வெற்றிபால் குருமையில் குரலில் பழனி பாரதி அறையில் இருந்து முன் பணியார்
0: புரியாத உறவின் போது அறியாத சிறங்கள் மாற்றம் கண்டுள்ள நீளம் இதோ பாடல்.

டர்ன் பிறகு அந்நக சுற்றிலும் மற்றும் பிறகு ரோஷன் ஸ்ரேனிலிருந்து ஜலாதிபதியாக பாடல் குரூப் பாடல்

0: இசை குழந்தை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அடுத்த வரும் பாடல்
1: யூத் இடையில் மனிஷா அம்மா இப்போது ஹரிஷ் ராகவேந்திரா உலகில் கல்விமுத்து அருகில் இருந்து சக்கரை இடையே பாடல்.
0: மனம் பச்சை தண்ணித்தால் சென்று அதை பச்சை வைத்தது உன் கண். என் வாழ்க்கை என்னும் பாட்டாயிருக்கு புனிதாக்கு குடும்பத்து
1: கவிதை ஆடை ஆதர் பேசிய கைகள் கடைசி
0: இதோ பாடல் மண்பருக்கு.

0: கண்டு கொண்டு இருக்கிறது. இயற்கை அலைஞருக்கு அடுத்து வரும் பாடல்
1: கண்டு கொண்டிருக்கிறது. சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல கூடிய பாடல்?
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போல், இல்லை என்று சொல்ல சாகர் அமைத்தால்
1: இன்னும் இன்னும் இருப்பவர் இன்னும் வேண்டும் என்று சொல்ல கூடிய

0: அதன்
1: மின்சாரங்களுக்கு இடையில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் சுஜாதா மற்றும் அனுஷா ஆகியோரின் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும்
0: தங்கிதம் சிறிதருளில் தங்க போகும்
1: பாருங்கள்.

0: சர்வதேச விளையாட்டு ஐபிஎல் மற்றும் கனடா யூரோப் வானொலி அடுத்து வருகின்ற பாடல்கள்
1: ஓமாய் கடவுளை பிரிவில் மிகவும் நினைவில் பூஜா வருகிறது. கவிபோமா நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனால் உன்னோடு நானும் போனா தூரம் யாவும்
0: இதற்கெல்லாம் அரசன்கள் கேட்க வேண்டும் என்று நானும் கை கூறினார். அதிகமா அதிகமா
1: இதோ பாடல்.

0: நன்றி வணக்கம்
1: அன்பான நேயர்களே.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடியா பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல், நாடோடி மண்ணில் பிழையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்

பூஜ்யம் தொடரும் அடுத்த பாடல் பழனி சிறையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே.

இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமீன்கள் திரையிலிருந்து ஆனந்தயாலை நீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

தோன்றுதடி ஆனந்த யாழை மீட்டுகிறாயடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பனும் குடையை நீட்டுகிறாய் அதில் ஆயிரம் மழை துளி

நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் சொல்ல சொல்ல மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களின் அடுத்து ஒழிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காதல் கண்மணி திரையிலிருந்து ஒழிக்கிறது.

அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தமராஜா துறையிலிருந்து வானிலை வருகிறது.

மனசு மல்லியம்பு போல இந்த வண்ணம்

கொட்டான கொடுமையும் கூடி வருது, சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது. சொல்ல வார்த்தை ஏதும் இல்லை, அவனோட

三点就过来就走，一般。

0: கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரும் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாருமையா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாடுமையா.
1: ஆடாத கால்களும்

இசைக்கோளங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல். மறந்தேன் நான் வளர்ந்தேன், நண்பர்கள் கண்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

நிகழ்ச்சிக்காக நாம் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்தி குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

பார்த்து விட்டு சிக்க தோணுது சத்தம் போட்டு குதிக்க தோணுது.

குருவும் கண்ணாடி காதலி சொன்னாடி சிசிறு சொல்லாடி கண்ணாடி சுற்றுமுற்று பார்த்து விட்டு குடிக்க தோணுதே சத்தம் போட்டு குடிக்க தோணுதே சத்தம் என்று கேட்ட பாட பாட

தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

கொட்டும்பணி கடலுக்குள்ளே பிடிச்சது போல் இருக்குது. கொட்டும்பணி கடலுக்குள்ளே பிடிச்சது போல்.

0: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
1: இத வந்து விட்டாரே நத்த.

நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

பாடும் நீரோட

நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளே. Thank you.

தீப்பொழிப்பில் வழமை போல அருமையான இடைக்கால படங்களோடு கலிகட்டில் நாட்டின் பெருமா மற்றும் விஷ்ணு நான்கு.

0: தந்தையாருக்குமே நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காதலை ஊடாக.
1: நந்தா திரையில் யுவசங்கர் ராஜா இசையில் வெற்றி பாலசுப்ரமணியம் குரலில் பழனி பாரதி வரையில் இருந்து முன்
0: உறவு அறியாத மாற்றம் தந்துவோம் நீடா.

ஜான்சி வெற்றி அந்நிகழ்ச்சி சேர்ந்து மற்றும் குரலில் ரோஷேஷ் பதிவில் இருந்து ஜனாதிபதி பாடல்

okuyordum. Bir de demek ki Dana

0: குழந்தைன்னு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல்
1: யூத் இடையில் அனுசரணா ஹரிஷ் ராகவேந்திரா உரையில் கல்விமுத்து அருகில் இருந்து சத்திரையிலேயே பாடல்.
0: மனம் பச்சை தன்மைதான் சொல்லும், அதை கற்று வைப்பது உன் தன்மை. என் வாழ்க்கை என்னும் காட்டாயிருக்கு துணி காவியம் குடும்பம்.
1: கவிதை பாடல் ஆதர்
0: இதோ பாடல் நான் பருக்கிறேன்.

மிஸ்டர் லூட்டோ குறித்து சுப்பிரமணியா குறித்து அனிருத் குறித்து மீசி விஜய் கரிலிருந்து சற்று நிகழ்ந்து பாடல். அவர் வேறா பாக்கிறோம் புதை ஏறா ஆகுது.

இன்னும் நீங்கள் எனக்கு இன்னும் வேண்டும் என்று சொல்ல போகிறேன்.

தூரம் தூரம் பாடல்.

0: அடுத்து வர பாடல்
1: மின்சார கடத்தல் விவேகி
0: தங்க பேசும்
1: பாடல் பற்றி

0: இது சர்வதேச சங்கங்களின் ஐசிஆர் கிணற மிகவும் வானிலை
1: நேயர்கள் இப்போது எழுதியவை நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு
0: விஷய கோணத்தில்
1: உங்களை சந்திக்கும் வரை
0: வணக்கம் கூடி பேசுவது
1: உங்கள் அன்பின் ஜெனிலா நாதன்
0: மற்றும் விஜு நாதன்.
1: நன்றி வணக்கம்
0: அன்பான நேயர்களே.

மறுபடியும் அன்பானவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் புரான் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் தலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுப்பு வழங்கும் தலையகத்தில் நான் உங்கள் கலந்து மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை திகழ்த்து மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒரு வரியில் இருப்பார். ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் பாட்டை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒரு வரியில் இருப்பார். அட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடலுக்கு பாடல்கள் காட்டிலில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல். முதலில் காத்தலையில் ஒழிக்கப் போகின்ற ஆரம்பித்து உள்ளே இருக்கும் பாட்டை கண்டுபிடித்து முதல் வரியாக காத்தலையில் ஒழித்து வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல். அட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடலுக்கு பாடல்கள் காத்தலில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்.

காத்திரையில் அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஒருவரை பாருங்கள், ஐடிஆரின் லண்டன் கலியும்.

அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது அட்டகாசமான பாடல்களுடன் ஒரு வரையில் இரு பாடல்கள், முக்கியமாக ஒரு வரையில் இரு பாடல்கள் கல்ச்சுரல் அம்சங்களாக கூட உணர்வ வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு வரலாம். ஒரு சில வரிகளுடன் இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கை முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, உண்மையாக வாழ்பவர்களும் உண்டு. அந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு பங்களிப்பு பங்காற்றுகின்றது என்றால் அது என்னதான். முக்கியமாக திருமணம் என்பது திறம் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் கடந்து போகும் போது திருமணமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வயது வரும்போது நாம் முக்கியமாக அதை சேர்ந்தடைய. இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேசி வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். எப்படி என்றால் காதல் திருமணம் என்றால் சில வேலை புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்துக்கு புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் இருக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அற்புதமான வாழ்க்கையை நீடித்து செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். தப்பு இருந்தால் மன்னிக்கவும், இந்த தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இடைவெளி நாம் அதை செய்யக்கூடாது அப்படி என்பதை இன்றைக்கு அது சொல்லலாம் நான் நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தம், அதாவது வீடணம் அல்லது காசு பணம் நகைநட்டு காடு பார்க்கலாம் என்றதில்லை. மனதால் செய்யப்படும் ஒப்பந்தம், திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுக்க வேண்டிய ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்பதை நாம் சொல்லலாம். உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது. உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாவிட்டால் நீங்கள் விரும்பி ஒன்றை பெருமைக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாவிட்டால் உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியமன்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யும். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யும். நீங்கள் யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் தவறுகளை நீங்கள் வீட்டுக் கொள்ள மறப்போறதாக நீங்கள் திருமணம் செய்யும். உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். திருமணம் என்பது நாம் சுன விஷயங்களில் போதிக்கப்படும் ஒரு பாசம். திருமணம் என்பது நம் சுன அதிசயங்களை போதிக்கப்படும் ஒரு பாசல்லாகும். திருமணம் என்பது நான் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையில் நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் படிப்புகளையும் மாற்றிக்கொள்ள தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்த்தவர்கள் பயணத்தின் நடுவிலே போர்ந்து கொண்டிருந்தார். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே இல்லை. தன் சுகத்தை தன் திருப்தியை மாத்திரம் பார்த்தவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான் யாரும் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் சூர்வடையும் போது பெரியோடியாக நாங்கள் தான் அதை கட்டி கொடுத்து உற்சாகப்படுத்த எங்களுடைய மனிதனாக என்பது முக்கியமாக நாங்கள் கண திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களையே நாங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டிய விஷயம்
நிச்சயமாக அந்த பிள்ளை மீண்டும் நல்ல நாள் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஒரு ஒரு இதை நம்ம சத்தத்தை நம்ம கையில் எடுத்துவிட்டால் நிச்சயமாக அது வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாம் நினைத்து விட்டால் நிச்சயமாக அது தோல்வடைந்து தான் வாழ்க்கை மனிதர்கள் வாழப்படுகிறது. ஒரு குறுகிய காலத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது சந்தோஷமாக சொல்லுங்கள். இருந்தாலும் இதை நிச்சயமாக உங்களிடம் பணித்து கொண்டது எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த வகையில் பாட்டலியை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வகையில் இரு பாடல்கள் நிச்சயமாக அடுத்தாக நான் இதை திருமண பாடலாக இருக்கிறேன் விடுப்பதில்லை. ஏனென்றால் ஒரு வகையில் இரு பாடல்கள் காட்டிலை ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. கடைசியாக ஒழித்த பாடலிட தான் நான் கொண்டுகிறேன். இந்த வகையில் இன்று அந்த பாடல்களை எழுத வேண்டும் என்று நான் முடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த நோன்பு ஒழித்த பாடலின்

0: பார்க்க போறவங்க சந்தோஷம் தான்.
1: சில பேரு
0: முக்கியமானவங்க.

ਸਵਾਰ

0: அப்படியா? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பா கிட்ட பேசுறது.
1: காதலையை கலக்கி கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல் அற்புதமான பாடலை அற்புதிய இடைக்கால பாடல் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் பாடல். இது சர்வதேச தமிழ் பாலுமி ஐக்கியா தான் யுகம் பாடுகின்றன ஐக்கியாவின் லண்டன் தலைவர்களிருந்து எங்கள் தமிழ் நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வந்து கொண்டு இது சர்வதேச தமிழ் வானொலி அனைவரையும் ஒன்றும் ஒரு பாடல் கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒழித்த பாடலும் இந்த பாடல் எங்கு ஒளிந்திருந்த வார்த்தையும் பார்ப்போம்.

0: கொதிக்க
1: எல்லாரும் பார்த்த
0: சென்றது என்னை
1: சென்றது என்னை
0: சென்றது என்னை முத்தமிட்டது.
2: காட்டிலையில் அலங்கரித்து கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடம் வைத்து இறக்கத்துடன் புதிய பழைய இடைக்கான கிராமம் என்று சொல்லி அசமான பாட்டு பாடல்களுடன் காட்டலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஒருவர் பாடல்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன்.